0: இன்னும் முகத்தா முகதா ஆயிரதுமா கயாக்கு நாங்கு நச்சன் முகாக் பியோதாமோ இனம்மா நச்சன் குரும் ஜரி
1: இப்பாய் ஜி நச்சன் நச்சு குரும் ஜரி
2: யாரி யாரி யாரி ஹோகலுலே சேம்பா சனுவு நங்கு சோகலு
0: இன்னம்மகி சனு லாவோ இன்னம்மகி நாக் இன்னம்ம கூன் கேலா இன்னம்ம ஐசே அப்பங்பி நினே அப்பங்பி ஐன ஆய்கி பசிங்தோ இன்னம்மபு வா கந்தேன் பினே கந்துனா கொய் காலே காத்தாகனுக்கோ இன்னம்ம நங்கோந்து யாம் நலான்கிறே
2: லேசேம்பா
1: இப்பாய்
2: நமாயிசு லைரவசு லைசு கங்கதப் மிருக்தின்தம் ஹைபதோ ஓயிருடே இயும் பாதுனை சாச்சாருக்கலப் ஐன கரம்ன இயும் இங்கோன் நாக்சேந்துன குலிங்கதகே கங்குதிரேனே
1: இப்பாய்
2: நங் நமாயிபு கொய் காலின்கா தாகனுக்கோ
1: இப்பாய்
2: எங்கசிடி நாக்கி நமாங்கு யாம் இக்காய் இமாயசே நமாங்கு உத்துன லேப்பங்கம் தேனே நங்ன ஐகி அவாப தாரப மதம் சித தவுனாலையின சொங்தோக் பிரத்துனா இன்னும் சீதமக் லிப்பிவ சிவுபத ஐ கரியாயின ஆயிகதபதோ கங்கர் நங்கி தவுமல் சே ஐகி மபுக்ஷினதி சின்னம்ல ரோய்தப லமன் ஓயினலே அவுரனினே
1: நத்தென்ன தெய்வா அதுமாயின ஹைனகும்சி ஐகோய் மியோய்ப மசியன் இசியக இவாயகனா செக்ஸில் உக்தப மிக்குப்தகி அவாவ தாரக்கலவத நசியன் அங்கம்ப மத்தேன் கரதங் ஓயிரபசு பாங்பங்கம் ஜரிவசே ஐகோய் புனம புசியம்பிரிவ சக்கூதப மப்பூய்பங்கோ மாக்கி தௌசால்தகி
3: சாசா இமா வாகாகித்தாவு நமா ஐசே அகல் மத்தம் ஓய்சில்லக்லேனே
0: இமா
3: நமாயின ஹிந்தன கயாம் குயின ஹிங்கினி எங்கோ நப்பு நபேனா நபாபுங்கித மக்த தம்பீரம்பல்லவு இங்கோ நகோயனி பூமி ஓயின நபசேம் சாபத மசியர் மசியர் கைத்தோளுரே அதுக முக்சு ஹவுசிக் நல்லே மௌரிப இமான சீபத பூப யாரோய்த பல்லவுரி யும்பம்பு நகோய் அனீன ஹாக்கி அசாவுபன கனரக்பத என் தோக்ன சீயமோ ஹாயிரக் மதுத இமான யாக்கிதபகி மரம்தினே இசூசிங்கி கல்லகனினே நோய்போ இங்கோல் அசி என் தோக்னக்ரக மதும்த சியல் சிஜிட்னப ஹைத்ரிப இசானுப்பா இசானுப்பி நோயின் அமு யோன் தோக்ரபதி இசோசிங்கி கதாய்தல்லைகனி நகோய் நசியல் சிஜிட்னப ஹைத்தபகி குதம் ஹைபபு லைங்காக்கி தபக் தவுதுன தொலோப் சாரிப நகோய்ன அஹேன்ப பாம்லுபதகி புலிஸ் சேசன் யவுருப நத்ரோ சனூன அமு வக்கன் இக்கன் கந்தஹவுதன நிங்கோன் சகௌபகி குதோல்பு குநாயிரோன்கச்சு சின்னதப மவோங்த குதோல் ஹல்லுரே மான அமுக் சைராவுபகி குதோல் புறக்பதன மன்ன மனமுக் யானிங்லக்தபதகி கனரக்தன மபுங் மசன் ஓய்பகி சேங்லப ஈகி மரிபு ததத் நனப ஹொனருரி மசிது லாலி மசி கனானோ கரிதகினோ நகோய் நகோய் நம்மின் மாங்க உட்டிங்ப நத்ரா அஹேன்ப பாம்புவதகி நத்ரோ நகோய் நாக்கமோம் வாத்தோன வாங்கலக குவாக்ன பம்தேக்பனே சபு காயிரக குவாக் ஹராவு இஹாய்ப பவுரோ சே நகோய் நகாவுரிப கரிகினோன் ஹே சாசா நசி ஐகோய்கி யும்தோங் யும்தோங் குதிங்த சட்னபி ngakliba ni hai